0: சொல்றதுக்கும் நான் சிவன் போய் சாப் நான் நான் போய் சாப் என்ன எவ்வளோதான்.
1: Hot 5 Waiata Māori with Tūroa.